0: ಪರಮೇಶ್ವರ್ ಪತ್ರ. ಗುಣಮಟ್ಟದ ಮಾನದಂಡ ವಿಚಾರ ವಿನಿಮಯ ಕುರಿತಂತೆ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿಂದು ಬ್ರಿಕ್ಸ್ 11 ರಾಷ್ಟ್ರಗಳಿಂದ ಒಡಂಬಡಿಕೆ. ಸಚಿವ ಸಂಪುಟ ವಿಸ್ತರಣೆ ಕುರಿತಂತೆ ನವದೆಹಲಿಯಲ್ಲಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಡಿಕೆ ಶಿವಕುಮಾರ್ ವರಿಷ್ಠರೊಂದಿಗೆ ಚರ್ಚೆ. ಅಮೃತ್ ಭಾರತ್ ನಿಲ್ದಾಣ ಯೋಜನೆಯಡಿ ನವೀಕರಣಗೊಂಡಿರುವ ರಾಜ್ಯದ 4 ರೈಲು ನಿಲ್ದಾಣಗಳು ನಾಳೆ ಪ್ರಧಾನಿಯವರಿಂದ ಲೋಕಾರ್ಪಣೆ. ಹಾಗೂ ಉಪಸಭಾಪತಿ ಎಂಕೆ ಪ್ರಾಣೇಶ್ ಪರಿಷತ್ ಸದಸ್ಯತ್ವ ರದ್ದು, ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಅರ್ಜಿ ವಜಾ. ಇಲ್ಲಿಗೆ ಪ್ರದೇಶ ಸಮಾಚಾರ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. ನಮ್ಮ ಮುಂದಿನ ವಾರ್ತಾ ಪ್ರಸಾರ ಸಂಜೆ 6:40.
1: ಆಕಾಶವಾಣಿ ಇದೀಗ ಜಾಹೀರಾತುಗಳು, ನಂತರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಸ್ನೇಹ ಭಾರತಿ.
2: ನೋಡು, ಇದೇ ನನ್ನ ಫೇವರೇಟ್ ಸೋಪ್ ಮೈಸೂರ್ ಸ್ಯಾಂಡಲ್. ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಕೊಡುವ ಏಕೈಕ ಸಾಬೂನು ಮೈಸೂರ್ ಸ್ಯಾಂಡಲ್ ಸೋಪ್.
3: ಏನು ರಂಗ, ಕೈಗೆ ಬ್ಯಾಂಡೇಜು
4: ಬಿದ್ಬಿಟ್ಟಾಕ? ನಮ್ಮಂತ ಅಸಂಘಟಿತ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಯಾರ ದಿಕ್ಕು?
3: ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಾರ್ಮಿಕ ಸಹಾಯ ಹಸ್ತ ಯೋಜನೆಯಲ್ಲಿ ನೋಂದಾಯಿಸಿಕೊಂಡಿದ್ಯಾ? ಸ್ಮಾರ್ಟ್ ಕಾರ್ಡ್ ಇದೆ ತಾನೇ. ಆಸ್ಪತ್ರೆ ವೆಚ್ಚಕ್ಕೆ 50,000 ರೂಪಾಯಿವರೆಗೆ ಸಹಾಯ ಸಿಗುತ್ತೆ.
5: 18-60 ವರ್ಷದ ಅರ್ಹ ಅಸಂಘಟಿತ ಕಾರ್ಮಿಕರು, ಪಾರಂಪರಿಕ ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ತೊಡಗಿರುವವರು, ಅಲೆಮಾರಿ ಅರೆ ಅಲೆಮಾರಿ ಪಂಗಡದವರು ಇಂದೇ KSU.WSSP.Karnataka.gov.in ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. ಇದು ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರದ ಕಾರ್ಮಿಕ ಇಲಾಖೆಯ ಪ್ರಕಟಣೆ.
6: ஆகாஷவாணி பெங்களூர். வணக்கம் நேர்களே, இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
7: நான் உங்கள் துர்கா. ஸ்னேக பாரதி நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியம் இல்லாமல் எந்த சாதனையும் இல்லை. உடல்நலம் என்பது மருந்தால் வருவது இல்லை, அது பழக்கத்தால் மட்டும்தான் வரும். இந்த பழமொழிகளுக்கு ஏத்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் உடல் பயிற்சி துறையில தனக்கென ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு. பலரோட ஃபிட்னஸ் ஜேர்னிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா மட்டும் இல்லாம முன்மாதிரியாவும் இருக்காரு. அவரு யாருன்னா, நேச்சுரல் பாடி பில்டிங்ல நேஷனல் லெவல்ல சில்வர் மெடல் வாங்கின கோச் திரு சிரஞ்சீவி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் கோச். எங்க நேயர்களுக்கு உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க.
8: வணக்கம் மேம். என் பேர் சிரஞ்சீவி. பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாம் பெங்களூர்ல தான். ஸோ நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பெங்களூர்லேருந்து தான் வந்தேன். நான் வந்துட்டு ஒரு பர்சனலைஸ்ட் கோச், சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் நேஷனல் லெவலில் ரீசெண்டாக நடந்த காம்படிஷனில் சில்வர் மெடலிஸ்ட் கூட.
7: ஓகே கோச். ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணும் அப்படின்ற இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு, எந்த வயசில் உங்களுக்கு வந்துச்சு?
8: ஆக்சுவலி சொல்லணும்னா, சின்ன வயசில் நான் குண்டா இருந்தேன். ரொம்ப பேர் உங்களுக்கு தெரியும், புலி பண்ணியிருந்தாங்கோ, ட்ரோல் பண்ணியிருந்தாங்கோ. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனப்போ எனக்கு வந்துச்சு, நானே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டேன். ரொம்ப பேருக்கு பண்ணலாமே, இந்த மாதிரி ரொம்ப பேர் குண்டாக இருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் நாட் ஓன்லி உடம்பு மட்டும்தான், ஃபிசிக்கல் அண்ட் கான்ஃபிடென்ஸ் கூட வாங்க, ஒரு புதுசாக ஒரு லைஃப் வரும் நினச்சிட்டு இந்த ஃபீல்டில் வந்தேன்.
7: ஓகே கோச். சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களை மாதிரி கோச்சாக வரணும்னு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும்.
8: எனக்கு ரோல் மாடல் வந்துட்டு மூணு பேர் இருக்காங்கோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அர்னால்ட் ஸ்கோஸ்வெஜ்னர், அவங்க மூவிஸ் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆயிட்டு இந்த மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி லீன் எஸ்தெட்டிக் அண்ட் குட் லுக்ஸ் பார்த்துட்டு. அண்ட் எங்க தமிழ்ல பாத்தீங்களா, எனக்கு விக்ரம்னா அதுல ஸ்பெஷலி ஐ மூவி பார்த்துட்டு I got a lot of inspiration. Next day, I start panita gym.
7: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க?
8: நான் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்ல இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்.
7: உங்க ஃபிட்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பத்தி சொல்லுங்க.
8: ஃபிட்னஸ்ல ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, you are looking so handsome now.
7: ஓகே கோச். கோச், நீங்க நேஷனல் லெவல்ல சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த சந்தோஷமான அனுபவத்தை பத்தி எங்க நேயர்கள் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
8: ஆக்சுவலி இது வந்துட்டு என்னோட கம்பேக் ஷோ. 3 இயர்ஸ் ஆனப்போ இந்த காம்படிஷன் வந்து கம்பேக், அதுல சில்வர் மெடல் இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலி சொன்ன போனா, த ஃபர்ஸ்ட் ஹூ ஆன் ஃபர்ஸ்ட் தட் காய் வந்துட்டு எனக்கு கிட்ட சொன்னா, ஆக்சுவலி நீ தான் டிசர்விங் அனுட்டு, அது ரொம்ப பூஸ்ட் கொடுத்துச்சு எனக்கு.
7: எந்த வருஷம் நீங்க அதை ஜெயிச்சீங்க, அந்த காம்படிஷனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
8: இது வந்துட்டு லாஸ்ட் மந்த் 20 நடந்துச்சு. இந்த காம்படிஷன் வந்துட்டு நேஷனல் லெவல் தான் இருந்துச்சு. நேஷனல் லெவல்ஸ் நேச்சுரல் பாடி பில்டிங் டென்னிம் மாடல்ல ஆல்மோஸ்ட் லைக் 20 பீப்புள் இருந்தாங்க, அதுல என்னோட கம்பேக் ஷோ அதுல செகண்ட்.
7: ரொம்ப சந்தோஷம் கோச். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, உங்களோட டெய்லி ஒர்க் அவுட் ரொட்டீன பத்தி சொல்லுங்க.
8: சோ ஒர்க் அவுட் வந்துட்டு 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் கிட்ட போவோம். நான் ட்ரைனிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெயிட் ட்ரைனிங் இருக்கும்,

0: அதுதான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போவோம். அப்புறமா கார்டியோ, அது ஒரு 30 to 45 minutes இருக்கும். அப்புறமா போசிங். போசிங் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் எந்த மாதிரி எங்களோட உடம்பு இருக்குன்னு மிரர்ல பார்த்துட்டு போசிங் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் 3 hours கிட்டக்கிட்ட.
1: ஓகே, பாடி பில்டிங்ல ஒர்க் அவுட் எவ்வளவு முக்கியமோ டயட்டும் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஸோ பாடி பில்டிங்ல டயட் அண்ட் ட்ரைனிங் ஸ்லீப், ஆக்சுவலி இது 3 elements இருக்கு. எல்லாத்துக்குமே ஐ கேன் டெல் லைக் 35-35-35 இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும்.
1: ஃபிட்னஸா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச உணவை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஃபிட்டா இருக்க முடியுமா?
0: ஆக்சுவலி இது ஒரு மித்து. சி, யூ கேன் ஈட் யுவர் டேஸ்டி ஃபுட். டேஸ்டி ஃபுட் சாப்பிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட பண்ணலாம், பட் நீங்க ஹோம்ல தான் குக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா யூ கேன் குக் அட் ஹோம், பட் இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ தான் இருக்கணும். எதுக்குன்னா நீங்கள் வெளியில் சாப்பிட்ணுன்னா அதில் ரொம்ப ஆயிலி ஆர் ரொம்ப குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டுக்கணுங்க. மேக்ஸிமம் ஈட் அட் ஹோம். ஹோம் குக் மீல்ஸ் தான் பெஸ்ட்.
1: ஓகே கோச், பாடி பில்டிங்கில் ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ டயட்டும் ரொம்ப முக்கியம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கோச்.
0: வாட் ஐ கேன் டெல் இஸ் டயட்டில் ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும் வேண்டாம். வெளியில் ஃபுட் கட் டவுன் பண்ணிவிட்டு ஹோம் மேட் ஃபுட் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுக்குங்க. ப்ரோட்டீனா கொஞ்சம் முட்டை, சிக்கன், இந்த மாதிரி ஒரு கிலோ எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் குவான்டிட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாளையில ஒரு 4x ஒரு 200 gram சிக்கன் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வெஜிடேரியனா கொஞ்சம் பன்னீர், சோயா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கார்போஹைட்ரேட்ஸ், நான் என்ன சொல்றேன்னா குவான்டிட்டின்னு. ஸோ அப்போ அது பேலன்ஸ் மீல் ஆகும், அது ஹெல்த்தி கூட ஆகும், அண்ட் யூ வில் பி மோர் ஃபிட் அண்ட் ஃபைன்.
1: ஸோ அப்போ ஹோம்லி ஃபுட் தான் பெஸ்ட்னு சொல்றீங்க.
0: ஹோம்லி ஃபுட், ஹோம்லியில் நீங்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும். நீங்கள் வெஜிடேரியனா இந்த சோயா, பன்னீர், மில்க் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க ஃபுட்ஸில். நீங்கள் நான்வெஜ் ஆடணும்னா இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். எக்ஸ், சிக்கன் இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா உங்களோட டயட் பேலன்ஸ் ஆகிருக்கும்.
1: ஓகே கோச், உங்க ஃபிட்னஸ் ட்ரைனிங் பீரியட்ல எந்த விஷயத்தை நீங்க ஒரு பெரிய சவாலா நினைச்சீங்க, அதை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க கோச்?
0: ஆக்சுவலி என்னோட ஜர்னியே ஒரு டிஃபிகல்ட்டான ஜர்னி. ரொம்ப பேர் சொன்னாங்கோ ஸ்கூல்ல இருந்த நீ இப்படி இருக்கிற, மாடு மாடு இருக்கிற, எப்படி இருக்க பாருன்னு சொன்னாங்கோ. ஸோ ஐ ஃபெல்ட் அப்செட் ஆஃப் மை செல்ஃப். நான் ஒரு ப்ரூவ் பண்ணணும், கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு மெல்லிசானந்தே ஒரு டார்கெட் ஆயிருந்துச்சு, அதை அச்சீவ் பண்ணேன். அப்புறமா இந்த சூர்யா, இந்த விக்ரம் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி 6 packs பண்ணணும்னு நினச்சு அது கூட அச்சீவ் ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தேன் என்னோட லொக்காலிட்டியில் எல்லாரும் காம்படிஷன் பண்ணுன்னு இருந்தாங்கோ, வைகான் டைன்னு சூஸ் பண்ணிட்டு காம்படிஷன் கூட பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் அவ்வளோ பிளேசிங் அவ்வளோ. அப்புறமா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு, நாலேஜ் கெயின் பண்ணிட்டு, சர்டிஃபிகேஷன் போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணேன். அப்போது காம்படிஷன்ஸில் நல்ல பிளேசிங் வந்துச்சு, 5th and 9 வந்துச்சு. அப்புறமா அகேன் கொஞ்சம் பிரேக் எடுத்துச்சு, அப்புறமா பண்ணேன். ஸோ பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் என்னன்னா இந்த பாடி பில்டிங் ஃபீல்டில் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப இருக்கும், அண்ட் ட்ரைனிங்க்கும் டைம் ரொம்ப போகும், அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவ்வளோ டைம் கொடுக்க ஆகாது. ஸோ யூ நீட் டு பி ஃபோக்கஸ்ட் அட் யோர் ஒர்க், ஈட், ஸ்லீப், ரிப்பீட், அந்த மாதிரி தான் இருக்கும்.
1: கோச், உங்ககிட்ட பிகினர்ஸ் லெவலில் ட்ரைனிங் எடுக்க வரவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்?
0: பிகினர்ஸ் ஆகட்டும், ஜூனியர்ஸ் ஆகட்டும், நான் என்ன சொல்லணுன்னா இந்த ஸ்போர்ட் வந்துட்டு இட்ஸ் அ பேஷன்ஸ் கேம். ரொம்ப யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு 3 months பாடி வேணும், 6 months பாடி வேணும், இது ஒரு மேகி இல்லை, இது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். பேஷன்ஸ், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் வேணும். பி பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு உங்களோட ரிசல்ட் வரும்.
1: ஓகே கோச், ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றதுனால எந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்?
0: நாட் ஓன்லி உங்களோட உடம்பு, உங்களோட மைண்ட், உங்களோட ஒரு டிசிப்ளின் வரும். இது ரொம்ப பேர் என்னன்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. வருவாங்கோ ஒரு காலேஜ் போகணும், பசங்களாம் காலேஜ் போகிறாங்கோ, சாப்பிடுவாங்கோ, அப்படியே சுற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதே ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆகிட்டானா ஜஸ்ட் ஒர்க், ஹோம் அப்படியே இருக்கும். அவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ஸ், பர்பஸ் என்னென்னா லைஃப்க்கு அவங்க ஹெல்த் தானே. ஹெல்த் இல்லைன்னா வாட் எவர் யூஆர் டூயிங், நீங்கள் ரொம்ப அர்ன் பண்ணிட்டு அது வேஸ்ட். இதுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபிட்னஸ் இருக்குன்னா உங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா வாட் எவர் யூஆர் டூயிங், உங்களோட டெய்லி லைஃப் கூட பெட்டரா இருக்கும். ஹெல்த் கூட கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்.
1: ஓகே கோச், சில பேர் ஜிம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல டிராப் பண்ணிடுறாங்க, அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க?
0: கொஞ்சம் பேர் இல்ல, ரொம்ப பேர், 70% இதுதான் ஓவர் வொர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு திங்க் வை யூ ஜாயின் ஜிம், அதுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு இல்ல. நீங்க ஒரு ப்ராப்ளம் சஃபர் ஆயிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப குண்டா இருக்கிறோம், அதாவது ரொம்ப மெலிசா இருக்கும். செகண்ட் திங் வந்து

0: நான் என்ன சொல்றேன்னா, திங்க் தட் நான் இது வேலை பண்றேன், ஐ வில் டூ நோ மேட்டர் வாட்.
1: ஃபிட்னஸ்ல கன்சிஸ்டன்சியை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
0: ஒரு பிகினருக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். இது ரொம்ப பேர் தே டெல் லைக் ஐ கேன் டூ திஸ். நான் என்ன சொல்றேன்னா, சிக்ஸ் டேஸ்ல சிக்ஸ் டேஸ் கூட த்ரீ டேஸ் பண்ணுங்க. ஒரு டே ஒன் வருங்க, ஒரு டே ரெஸ்ட் தான். அகெயின் ரிப்பீட், த்ரீ டேஸ் போட்டுருங்களா, இட்ஸ் ஃபைன், ஸ்டில் உங்களோட பாடி ஏற்றும். அண்ட் டயட் கூட அவ்வளோதான். ரொம்ப பேர் என்ன நினைக்கணும்னா, டயட் 100% இருக்கணும், சால்ட் கட் பண்ணணும், மசாலா கட் பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லை. ஹோம் ஃபுட் பட் காப்ஸை கட் பண்ணுங்க. 50% ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவாங்க. அப்புறமா ஒரு 20% இங்கே அங்கே சீட் பண்ணலாம். அது ஸ்டார்டிங்கில் போன உங்களுக்கு பாடி சேஞ்சஸ் வரும். அந்த ஏற்ற மாதிரி யூ நீட் டு பி மோர் டிசிப்ளின். அதில் லெவல்ஸ் லைக் ஈஸி, மீடியம், ஹார்டு அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 50%, 70%, 80% அந்த மாதிரி பண்ணினுங்களா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம். ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரிக்ட் அண்ட் போட்டிங்களா, 100% உங்கள் கையால் ஆகாது.
1: மற்றவங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக இருக்க நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு?
0: இது ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு இதுக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு இந்த ப்ராசஸ். என்னப்பா டெய்லி இந்த சிக்கனை சாப்பிடணுமா, கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாதா, இந்த ஃபேவரெட் கோபி மஞ்சூரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதான்னு நினச்சிட்டேன். நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் இந்த ப்ராசஸில். பட் ஒரு நாள் என்ன நினச்சிட்டேன், ஃபஸ்ட் 35%ல பாஸ் ஆகலாம். ஸோ ஒரு 35-50% டயட் பண்ணேன், 50% சீட் பண்ணேன் இந்த. அப்புறமா பாடி சேஞ்ச் ஆகிட்டு அந்த மாதிரி அளவுக்கு சேஞ்ச் ஆகலை, ஒரு டீசெண்டாக ஒரு ஃபிசிக் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தேன், ஓ நெக்ஸ்ட் லெவலில் போனோன்னா இன்கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்கொஞ்சம் டயட் பண்ணணும். ஸோ ஒரு டிஸ்டிங்ஷன் லெவல் வரலாம் அன்னிட்டு ஒரு 70% பண்ணேன், பெட்டர் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் வரணும், காம்படிஷன் ஜெயிச்சணும் அந்த மைண்ட் செட்டில் இன்கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டுட்டு சீட் மீல்ஸே பண்ணாத காம்படிஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ணேன். ஐ அச்சீவ் மை ஃபிசிக். ஒரு எக்ஸாம் மாதிரி, ஹவு மச் யூ எஃபர்ட்ஸ் நீங்க போடுறீங்களா அந்த மாதிரி ரிசல்ட் உனக்கு வரும்.
1: இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், கண்டினியூஸ் பிராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியுமா?
0: ஆமா, 80% கேஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் ரொம்ப பேருக்கு ஒரு அட்டெம்ப்ட்ல வராது, 2 times 3 times ஃபெயிலியர் ஆகட்டும் உங்களுக்கு வரும். கொஞ்சம் பேர் இருக்காங்க பை காட் கிஃப்டட் ஆர் கொஞ்சம் ஜெனடிக்ஸ் நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு தான் வரும்.
1: ஜிம்முக்கு போறவங்கல சில பேர் ஃபிட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது ரெண்டும் இல்லாம ஒல்லியா இருக்கிறவங்க ஜிம்முக்கு போனா வெயிட் கெயின் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். பட் ஒல்லியா இருக்கவங்க ப்ராப்ளம் என்னன்னா, அப்பிடைட். அப்பிடைட்னா அவங்க சாப்பிடுறது ரொம்ப சாப்பிடணும்னு கூட அவங்க வெயிட் கெயின் ஆகாது, அந்த மாதிரி அவங்க நினைக்கலாம். பட் மெயின் திங் என்னன்னா, அவங்க கரெக்டாக சாப்பிடுறதில்ல. சி, ரொம்ப ஹை வால்யூம் ஃபுட் சாப்பிடணும், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த பனானா, இந்த மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் லாங் டர்மாக பண்ணணும். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இது அவங்களுக்கு ஹை மெட்டபாலிசம் ஒரு இருக்கு, அந்த மாதிரி ஆப்போசிட் லோ மெட்டபாலிசம். ரொம்ப பேர் இருக்காங்க கொஞ்சம் சாப்பிட கூட அவங்க குண்டா தான் இருக்காங்க. அது மெயின் ரீசன் வந்து மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணணும்னா ஆக்டிவிட்டி பண்ணணும்.
1: அப்போ உங்க ஒர்க் அவுட் பண்ணணுமா இல்ல பண்ண வேண்டாமா?
0: ஒர்க் அவுட் பண்ணணும். கரண்ட் லைஃப் ஸ்டைல்ல யாரு கூட ஒரு ஆக்டிவிட்டி இல்ல, எங்க பார்த்தாலும் யூ வில் கெட் எவ்ரிதிங் ஈஸி. நீங்க எங்க போகணுமா, டூ வீலர் இருக்கு, அதுக்கு என்ன இங்க குக்கிங் கூட போயிடுச்சு, உங்களுக்கு என்ன சாப்பிடணுமா தோணுச்சா, ஸ்விக்கி இருக்கு, ஜொமேட்டோ இருக்கு. ஸோ எல்லா டெக்னாலஜி வந்து ஈஸி ஆயிடுச்சு. பேசிக் பிரின்சிபல் ஆயிட்டா சாப்பிடணும், ஒர்க் அவுட் பண்ணணும், தூங்கணும். தீஸ் ஆர் மெயின் 3 பிரின்சிபல்ஸ். தி இந்த ஜெனரேஷன்ல யாரும் பண்ணிடுதே இல்லை.
1: இப்ப இருக்க டீனேஜர்ஸும் வந்து ரொம்ப லேட் நைட்டா தூங்குறாங்க. சோ அது ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கலாமா?
0: எஸ், 9:00 மேக்ஸிமம் 10:00 தூங்கணும். அண்ட் மார்னிங் 5:00, பிகாஸ் அர்லி மார்னிங் 5:00 வென் யூ வேக் அப் அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் யூ வில் கெட் தட் சூப்பர் எனர்ஜி. பட் இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் ஆப்போசிட் இருக்கும். ஸோ நைட்ல இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் 1 மணி 2 மணி தனக்கு ஃபோன் யூஸ் பண்ணே இருக்காங்க. அண்ட் காலையில 10 மணிக்கு வேக்கப் வாங்குறோம். திட் இஸ் வெரி ராங். என்ன ஒன்றுனா, சி, நீங்கள் லாங் டைம் ப்ளூ ஸ்க்ரீன் மீனுக்கு மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் நீங்கள் பார்த்துன்னே இருந்தீங்களா, உங்களோட டெஸ்டோஸ்டரோன் ஆகட்டும், உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே டேமேஜ் ஆகும்.
1: ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டுன்னு சொல்கிறீங்க?
0: எஸ் எஸ், ரொம்ப இருக்கு. அண்ட் அந்த யூவி ரேஸ் எல்லாமே போயிட்டு ஈவன் யுவர் ஐ சைட் வில் ஆல்சோ பிகம் லெஸ். நீங்கள் கேஜெட்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளோ தூரமாக போகணுங்க, அவ்வளோ பெட்டர் லைஃப் ஸ்டைல் வரும் உங்களுக்கு.
1: ஓகே கோச், இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாமா? அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்?
0: ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு க்வெஸ்சன். எஸ்பெஷலி நீங்கள் எந்த ஏஜ் குரூப்டாக ஆகட்டும், ஃபஸ்ட் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க. அதில் ஒரு உங்களோட ஃபுல் பாடி டெஸ்ட் இருக்கணும், உங்களோட பிளட் டெஸ்ட் இருக்கணும்,

0: த்ரெட்மில் டெஸ்ட். பிகாஸ் ரீசெண்டாக நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஹார்ட் அட்டாக்ஸ் ஆகட்டும், ரொம்ப டெத்ஸ் ஆகட்டும், த ரீசன் பின்னாடி என்னன்னா ரொம்ப பேருக்கு ஜெனட்டிக்கலாகவே ஒரு டிசீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஜிம் ஜாயின் ஆகிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருந்தான்ட்டு, அது மெயின் ரீசன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாது. அவ ஜிம்முக்கு வரவா த்ரெட்மில் பண்ண ரொம்ப ட்ரெயினருக்கு இல்லை, கொஞ்சம் ட்ரெயினருக்கு தெரியாது, நாலேஜ் இருக்காது. ஸோ அவள் என்ன பண்ணுவா, த்ரெட்மில் ஓடுன்னு சொல்கிறா, சடனாக ஹார்ட் அட்டாக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிபி இருக்கா, நீங்கள் தெரியாது, நீங்கள் வருவீங்கோ ஜிம்முக்கு பண்ணுவீங்கோ வெயிட்ஸ் தூக்குவீங்கோ, உங்களுக்கு ஹை பிபியாக லோ பிபியாவோ நீங்கள் ஃபெயிண்ட் ஆவீங்கோ. ஸோ இந்தளவு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மஸ்ட் அண்ட் ஷுட் எனி ஏஜ் குரூப், 18 to 50+ ஆகட்டோ, என்ன ஏஜ் ஆகட்டோ, ஒரு இயர்லி ஆர் 6 months ஒன்ஸ் ஒரு ஃபுல் பாடி டெஸ்ட் எடுக்குங்கோ. உங்களோட ஃபுல் பாடி அனலைசிஸ் பண்ணிவிட்டு ட்ரெயினருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆரல்ஸ் இன்ஜுரிஸ் இருக்குது, கிளியராக அவளுக்கு சொல்லுங்கன்னா அந்த மாதிரி ஏத்திட்டு ஒர்க் அவுட் பிளான் பண்ணலாம்.
1: ஓகே கோச். கோச், இப்ப ஆண்களை போலவே நிறைய பெண்களுக்கும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷனை தாண்டி வரதுக்கு உங்களோட சஜஷன்ஸ் என்ன?
0: ஃபர்ஸ்ட், உங்களோட வீட்டில இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டில் எங்க சிஸ்டர் கூட என் ஜிம்முக்கு வருவாங்க. ஸோ வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சி, யூ நீட் டு மேக் கம்ஃபர்ட் ஜோன். ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். இட்ஸ் ஜிம் ஷுட் பி லைக் யூனிசெக்சுவல் அண்ட் ஃப்ரெண்ட்லி கூட இருக்கணும். பிகாஸ் அந்த அட்மாஸ்பியர் கம்ஃபர்டாக இருக்குன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வரும் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கூட வரும் ஜிம்முக்கு. அண்ட் ஜிம்முக்கு ரொம்ப பேருக்கு இது வந்து மித் கூட இருக்கு, பெண்ணுங்கள் ஜிம்முக்கு வந்தா மசல் ஏத்தோ பாய்ஸ் மாறது காட்டோன்னா. இட்ஸ் 100%, இட்ஸ் அ பிக்கெஸ்ட் லை. எதுக்கு நான் சொல்றேன், பிகாஸ் நான் கூட ட்ரெயின் பண்றேன், அந்த அளவுக்கு எனக்கே மசில் ஆகாது. பிகாஸ் நேச்சுரலா அந்த மசில் இட் டேக்ஸ் டைம். பெண்ணுங்களுக்கு ஒரு ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கும், டெஸ்டோஸ்டெரோன் இருக்காது. டெஸ்டோஸ்டெரோன் இல்லைன்னா மசில் ஏத்தாது ஆக்சுவலி. பட் உமன் கூட ஜஸ்ட் ஜிம்முக்கு வரணும், வெரி இம்பார்ட்டன்ட்.
1: ஹாஸ்டல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, சோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, அவங்க வெளியில தான் போய் சாப்பிட்டு ஆகணும்.
0: இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். லைக் எனி ஆக்டிவிட்டி, அகைன் வாக்கிங் பண்ணலாம், அவங்க யோகா ஜாயின் பண்ணலாம், தே நீட் டு புட் சம் ஆக்டிவிட்டி.
1: ஜிம்முக்கு வந்து நமக்கு வொர்க் அவுட் பண்ண டைம் இல்லாதவங்க வீட்லயே யோகா பண்ணிக்கலாம்.
0: வீட்லயே பண்ணலாம், ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. வாக்கிங் போலாம், யோகா பண்ணலாம், தின ஸ்போர்ட்ஸ் கூட ஆடலாம், பேட்மிண்டன் போலாம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணலாம்.
1: ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா பண்ணணும்.
1: இப்போ ஜிம்முக்கு போறதுனால பெண்களோட போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பெண்களுக்கு ஜிம்முக்கு வந்தப்போ போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்களோட ஹார்மோன்ஸ் கூட வெல் பேலன்ஸ் ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்களா, ரொம்ப பேர் ஆஸ் சொன்ன மாதிரி இம்பேலன்ஸ் ஆயிருக்கும் அண்ட் அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப பேர் பாத்தீங்களா அவுட் ஆஃப் ஷேப்பாக இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப ஷேப் நல்லா வரும் அண்ட் லெக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப பெண்ணுங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, லோவர் பேக் ப்ராப்ளம், அது கூட சால்வ் ஆகுது. பிகாஸ் ஒரு ஏஜ் தாட்டும்போ லோவர் பேக் ப்ராப்ளம் ரொம்ப வரும் உமன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டெலிவரி டைம் வந்தப்போ லோவர் பேக் ப்ராப்ளம் வரலாம், ரொம்ப சீட்டட் ஒர்க் பண்ணப்போ நீங்கள் லோவர் பேக் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். ஜிம்முக்கு வந்தப்போ அந்த மாதிரி எக்ஸசைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெட் லிஃப்ட்ஸ் ஆகட்டும், பேக் எக்ஸசைஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணப்போ உங்களோட கோர் ஸ்ட்ராங் ஆகும்.
1: ஓகே கோச். பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் ஒர்க் அவுட் பண்ணா எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு நன்மையா இருக்கும்?
0: ஃபர்ஸ்ட், ஒரு ரெஸ்ட் அந்த சைக்கிள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 3 days, 4 days அந்த மாதிரி. ஆஃப்டர் தட் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லோவர் பாடி லெக் ஒர்க் அவுட்ஸ், கோர் எக்ஸசைசஸ் அவாய்ட் பண்ணணும். அப்பர் பாடி எக்ஸசைஸ், செஸ்ட் ஆகட்டும், ஷோல்டர் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் நெக்ஸ்ட் நாள் கொஞ்சம் லெக்ஸ் ஒர்க் அவுட், அப்புறமா லெக்ஸ், அப்புறமா கோர், இந்த மாதிரி யூ நீட் டு பிளான் ஸ்மார்ட்லி. பிகாஸ் உங்கள் லோவர் பாடி அண்ட் கோர் ரீஜன் தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டைம் அது ஹெவியா இருக்கும் அண்ட் யூ ஃபீல் வெரி டயர்டு.
1: கோச், இப்போ ஜிம்முக்கு போறதுக்கு எந்த வயசு கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்க?
0: யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆகட்டும், 15 years ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம். என்ன நீங்க பார்த்தா சைனா எல்லாம் பாத்தீங்களா ஆல்மோஸ்ட் 10 years இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்லணும்னா அரௌண்ட் 15 to 18 யூ கேன் ஸ்டார்ட் ஈஸிலி.
1: எனக்கு ஒர்க் அவுட் பண்ண டைமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களோட அட்வைஸ் என்ன?
0: இது ஒரு பிக்கெஸ்டான ஒரு எக்ஸ்கியூஸ். ஆக்சுவலி எங்க ஜிம்ல பாத்தனா ஒரு சார் இருக்காங்க, அவங்க ஏஜ் ஆல்மோஸ்ட் 55, அவங்க பிஸி ஷெட்யூல் இருக்காங்க, அவங்க கிடைக்குதே ஒரு 1 hour டைம். 1 hour டைம்ல அர்லியஸ்ட் வருவாங்க, சூனா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ ஹி வாஸ் லைக் டிராவலிங் டு ஒன் பிளேஸ், ஓகேவா, அவங்க ஃப்ளைட் கூட கேன்சல் பண்ணுவாங்க பிகாஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்து. ஸோ அவள 50 years ஏஜ்ல அந்த சீனியருக்கு ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி கமிட்மெண்ட், அவங்க ஹெல்த் அவேர்னஸ், உங்களுக்கோட ஹெல்த் அவேர்னஸ், உங்களுக்கு பத்தி உங்களுக்கு ஒரு

0: அன்பு அந்த மாதிரி ஒரு லவ் இருக்குன்னா யூ வில் கிவ் டைம் ஃபார் எனி திங். நீ யூ வில் மேக் டைம், யூ வில் மேக் டைம். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லவ் யுவர் செல்ஃப்.
1: ஃபைனலா ஒரு க்வெஸ்சன் கோச், ஃபிட்னஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரியாலிட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன?
0: நார்மல் பீப்புளுக்கு என்னன்னா அவங்க திங்க் பண்ணுவாங்கோ இந்த கிரிக்கெட்டர் யாரில்ஸ் இந்த ஹீரோ இந்த மாதிரி பாடி இருக்கு இது ஃபிட்னஸ். சி ஆக்சுவலி அது ஃபிட்னஸ் கிடையாது. ஃபிட்னஸ் என்னன்னா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எவ்வளோ க்ளீனாக பண்ணுவீங்கோ வித்தவுட் புட்டிங் சம் எஃபர்ட்ஸ், எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடுது ஃபிட்னஸ். தட்ஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஃபிட்னஸ்.
1: இதுவரைக்கும் ஃபிட்னஸ் பற்றி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. புதுசாக ஜிம் போகிறவங்களுக்கும் ஃபிட்னஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளவு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிரஞ்சீவி.
0: ரொம்ப நன்றி துர்கா, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னோட ஃபிட்னஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருந்ததுக்கு.
1: தேங்க் யூ கோச். ஆர்வம் இருந்தால் அரிய சாதனையும் சாத்தியம், ஆர்வம் இருந்தால் அரிய சாதனையும் சாத்தியம். மீண்டும் அடுத்த ஸ்நேக பாரதி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துர்கா. ஸ்னேக பாரதி நிகழ்ச்சிக்காக இந்த தொகுப்பை தயாரித்தவர் திருமதி ரோஸ்லின் மேத்யூ அவர்கள்.
2: மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே.